0: வணக்கம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை இணைய வானொலியின் ஊடாக.
1: ஆம் பிரியமானவர்களே, உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று தான் ஒரு அழகான பாடலை கேட்டு வந்தோம். ஆமரிமையானவர்களே, தேவன் எங்களுடைய வாழ்வில் அவர் மகிமைப்பட விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்தில் அவள் வாழும் போது நன்மை செய்கிற தகப்பனாக சுற்றித் திரிந்தார். அதே போல் இப்பொழுது அவர் அவருடைய ஊழியத்துக்காக எங்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்கள் மூலம் சிறுமியார் எங்கள் மூலம் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். பிரியமானவர்களே, எங்களால் ஒன்று முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் எங்களோடு கூட இருக்கும்போது முடியாத காரியத்தையும் செய்து முடிக்க எங்களால் கூட. பிரியமானவர்கள், ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த சர்வபலி நூலை தகப்பன் எங்களோட கூட இருக்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஆகவே நாங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக தேவன் எங்கள் மூலமாக மகிமைப்படுவார். அன்று அவருடைய 12 சீசர்களையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்த தகப்பன் எங்களோட கூட இருக்கிறார். அவருக்கு நாங்கள் உண்மையாகவும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து நாங்கள் வாஞ்சியாக இருக்கும் போது தேவன் எங்களுடைய வாழ்வில் வந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தராக இருப்பார். பிரியமானவர்களே, எங்களால் ஒன்றுமே முடியாது, நீர் ஒன்றுக்கு உதவாதவள் என்று எங்களை பார்த்திருக்கிறேன். இவர்களை கூறலாம், ஏளனமாக சிரிக்கலாம், கேளிக்கின்ற செய்யலாம். ஆனாலும் தேவன் எங்களோட கூட இருக்கும் போது நாங்கள் அவர்களுடைய நகைப்பான பேச்சுக்களுக்கும் அவர்களுடைய ஏளனமான சிரிப்புகளுக்கும் நாங்கள் மனமடிந்து நாங்கள் தாழ்ந்து போக தேவையில்லை. ஏனென்று சொன்னால் உயிருள்ள தெய்வம் எங்களோட கூட இருக்கிறார். அவர் எங்களை உயர்த்துவதற்கு கூடுமான கர்த்தராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக அந்த தேவன் எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆம்பியமானவர்களை, அந்த இனிமையான பாடலை தொடர்ந்து மனைகி பாடல்கள் உங்களுக்காக விளக்கி இருக்கிறது. தொடர்ந்து எங்கள் கிருபையினை வானொலியினுடன் இணைந்திருங்கள்.
0: ஆம் பிரியமானவர்களே, தொடர்ந்தும் எங்கள் கிருபை இணைய வானொலியினூடாக இணைந்திருங்கள்.

நான் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபினே வானொலியின் ஊடாக. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்கிறதான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுக்காக படுகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், ஒவ்வொரு சோதனைகளும் நாங்கள் அதை நினைத்து கலங்கக்கூடாது பிரியமானவர்களே என்று சொன்னால், நாங்கள் கேத்தருக்காக படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு எங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள், அது மாத்திரமல்ல சோதனைகள், ஒவ்வொன்றும் அது எங்களுக்கு நன்மையான காரியத்தை தரும் பிரியமானவர்கள். நாங்கள் தேவனுக்காக உபத்திரவப்படும் போது நிச்சயமாகவே அதுக்குரிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவார். அவர் எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில், அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நித்தியாவும் செம்மையாகவும் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே. எங்களுக்குரிய பலன் இரட்டிப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் கவலைப்படுத்தவில்லை, ஆண்டவரிடத்தில் கல்வி கற்க தேவையில்லை, தேவனை பார்த்து நாங்கள் முறுமுறுக்க தேவையில்லை பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால், நாங்கள் தேவனுக்காக உபத்திரவப்படும் போது நிச்சயமாகவே இப்போது நாங்கள் இருக்கிறதை பார்க்கலாம், எங்களுடைய பின்னிலைமை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யோபு கூட அன்று அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கூட அவனுடைய மனைவி கூட சொன்னாங்க, தேவனை தூசித்து அவருடைய உம்முடைய ஜீவனை விடும் என்று. ஆனால் கூட அவர் மனைவியை கூட, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாது என்று சொல்லிவிட்டு, அந்த கஷ்டத்திலும் கூட அவர் அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு கூட தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டிருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரமே துதிக்கணும், மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை துதித்து கொண்டிருந்தபடியாத்தாலும் பிரியமானவர்களே, அவருடைய முன்னிலைமை பார்க்கலாம், யோவின் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரம்பியிருந்தது. அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவங்களைப் போல சௌந்தரியவான்கள் இந்த உலகத்தில் இருக்கவில்லை, அவங்களைப் போல் போன்ற ரூபவதிகள் கூட இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த விதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால் நாங்கள் கலங்கத்தவையில்லை, கவலைப்படுத்தவே இல்லை பிரியமானவர்களே. ஊழியத்தின் பாதையில் உபத்திரவங்கள் ஏற்படலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள் ஏற்படலாம். ஆனாலும் நாங்கள் அந்த உபத்திரவத்திலும் தேவனுடைய வெள்ளத்தை கொண்டு அனுதினமும் அவரிடம் நாங்கள் கேட்க வேண்டும். ஏசப்போ, உமது கிருபையினால் எங்களை நிகழ்ப்புங்க, உமது கிருபை எங்களை எப்பொழுதுமே தாங்கட்டும் என்று அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, அது மாத்திரமல்ல அவரோடு கூட நாங்கள் எப்பொழுதுமே நடக்கின்ற போது நிச்சயமாகவே அந்த உபத்திரவத்தை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். எங்களை நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை பார்க்கிற நிச்சயமாகவே தேவனங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்தி வைப்பார். அது மாத்திரமல்ல பரலோகத்திலும் எங்களுக்கு அந்த ஜீவ கிரெடிட்டை தேவன் நிச்சயமாகவே எங்களுக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாடலை தொடர்ந்து இந்த மலகிய பாடல்கள் உங்களுக்காகவே உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து எங்களுக்கு பெரியவனுடைய நோடாக நீந்திருங்க.

0: Success is yours.
1: வெற்றி உனது.
2: நான் ஒரு காட்சி பார்த்தேன், ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது, ஓடிக்கிட்டே இருக்கமா, அது என்னென்னமோ முடி பாக்குது, சிறுத்தையால முடியாம ஒரு கட்டத்தில் அப்படி நடந்து போயிடு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போய் இன்டர்நெட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், சிறுத்தையுடைய வேகம் என்ன, மானுடைய வேகம் என்ன, கம்பேர் பண்ணவே முடியல. இருப்பதே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாய். சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதோடு ஒப்பிடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது. ஆனாலும் சிறுத்தையில இருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெப்ட் எடுத்து ரைட் வாங்கி அது பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை. ஏன் இது போயிடுச்சு ஆழம உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான், சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், தப்பிச்சே ஆகணுங்கிற ஆப்ஷன். பட் தேர் இஸ் நோ ஆப்ஷன் தட் யூ வில் சர்வைவ்.
0: Success is yours.
1: Victory unade.

ஸ்ப்ளாஷ். வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் சந்திக்கின்றோம். உலக கால்பந்தாட்ட சாம்பியனாக ஸ்பெயின் அணி மகுடம் சூடிக்கொண்டது. இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை வேளையில், குறிப்பாக நள்ளிரவு 12:30 பின்னர் ஆரம்பித்த இந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியனான ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்தின. 4வது முறையாக உலகக்கிணத்தை கைப்பற்றும் முனைப்பில் அர்ஜென்டினாவும், 2வது முறையாக உலகக்கிணத்தை கைப்பற்றும் முனைப்பில்

சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் நூறு பேர் செத்து போயிட்டான்.

0: டெங்கு நுளம்பு அதிகமாக பகல் வேளையிலேயே கடிக்கும். எனவே குழந்தைகளுக்கு முழு கை மற்றும் முழு கால் ஆடைகளை அணிவியுங்கள். ஜன்னல்களுக்கு வலை பொருத்துங்கள். தேவையான இடங்களில் நுளம்பு விரட்டிகளை பயன்படுத்துங்கள். சிறிய முன்னெச்சரிக்கை பெரிய பாதுகாப்பை தரும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு போறதே பயமா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சவங்க வந்து சொல்லுவாங்க, கதவுல கொஞ்சம் சாஞ்சிருக்காதீங்க, தலையை கொண்டு வந்து சுவர்ல வைக்காதீங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும், அதனால வந்து நாங்க அந்த வீட்டுக்கு போறதே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்லாம புத்தம் புதுசா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சீங்கன்னு சொன்னா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாரையும் எப்படி வேணாலும் இருக்க சொல்றதுக்கான ஒரு வழிதான் இப்ப நாங்க சொல்ல போற வழி.
3: வெளியில இருக்கிறவங்களை வந்து வீட்டுக்குள்ள இருக்க சொல்றீங்களோ இல்லையோ, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை வீட்டுல இருக்கிற மாதிரி அவங்க இருக்கணுமாக இருந்தா நம்முடைய வீட்டினுடைய உட்புற சுவர்களுக்கு என்னென்னக்குமே ஏசியன் பெயிண்ட்ஸ் கோஸ்வே வழங்கக்கூடிய கிளாசிக் க்ளோவை பயன்படுத்தினாலே போதும். இதுல கரை எதுவுமே படியாது, அழுக்கு படியாது, கிளீன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பெயிண்ட்டுக்கான செலவு இல்லை. கிட்டத்தட்ட ஏசியன் பெயிண்ட்ஸ் கோஸ்வேனுடைய கிளாசிக் க்ளோவை நம்ம பயன்படுத்தினோம்னா 5 வருஷத்துக்கான கேரண்டி இருக்கு தெரியுமா?
4: இயற்கையில் இருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில் இன்றே உங்கள் அருகில் உள்ள கீழ்சிற்கு விரையுங்கள்.
5: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
2: டயலாக் அல்ட்ரா மூலமாக இப்பொழுது நீங்கள் மொபைல்ல ப்ரீபெய்டு பிளான்ஸை பெற்றுக் கொள்ளலாம். அன்லிமிடெட் கால்ஸ், 1000 SMS, அது மட்டுமில்லாமல் 25 GB மாதத்துக்கு நீங்கள் 1495 ரூபாய் மாத்திரம் செலுத்தி பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை உங்களுக்காக டயலாக் அல்ட்ரா வழங்குகிறது. லேக் ஆகாமல் கேம்ஸ் பிளே பண்றதாக இருந்தாலும் சரி, HD குவாலிட்டியில ஸ்ட்ரீமிங் செய்யறதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் சூப்பரானது டயலாக் அல்ட்ரா அப்படின்றது மறக்காதீங்க. ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கு இன்றைய ரீலோட் செய்யுங்கள், இல்லையென்று சொன்னால் மை டயலாக் ஆப்பின் ஊடாக ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள்.
6: வணக்கம்
3: தாய்க்கும் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரமும் ஹிமாலயா வழங்கக்கூடிய பருமதியான கிஃப்ட் ஹாம்பர் காத்துட்டு இருக்கு. இன்றைய நாளுக்கான கேள்வி இதுதான். ஹிமாலயா ஆன்டி ஆஃபால் பிரிங்கராஜ் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்ல பிரிங்கராஜ் மூலிகை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மூலிகையினால நம்முடைய கூந்தலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க சொன்னா கூட இந்த வாரத்துக்கான வெற்றியாளராக மாறலாம்.
2: எனவே நீங்க சொல்லுங்க, பிரிங்கராஜ் பயன்படுத்துறதால எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்றத. சரி, இதே நேரத்துல நீங்களும் உங்களினுடைய தலைமுடியை அடிக்கடி கொட்டி கொண்டே இருக்கு, எப்படி முடியை வளர்க்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஆன்டி ஹேர்ஃபால் பிரிங்கராஜ் ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்தலாம். 96% ஹேர்ஃபால்ல இருந்து உங்களுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்.
7: திசிர் அளவுடன் இணைந்து கடல்சார் குற்றங்களை தடுத்திடுவோம். நீங்கள் அறிந்த தகவல்களை எமக்களித்திடுங்கள். 106 கலைத்திடுங்கள்.
8: ஆர்வமாக பல்வேறு 5G Wi-Fi மாதாந்த திட்டங்கள்.

0: இணை அனுசரணை வருடங்களாக உங்களை காத்த HMB அஷூரன்ஸ் இப்போது HMB லைஃப் வாழ்விற்கு சிறகாய்.
1: நேரம் 8:30 ஆகிறது.
2: பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு சரியான தீர்மானத்தை தாய்மார்களாலேயே எடுக்க முடியும். விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் இரும்பு சத்துக்களுடன் கவன் கேட் 3 மற்றும் 4 90 வருடங்களுக்கு மேலாக இலங்கை தாய்மார்களின் சரியான தெரிவு. தாய்ப்பாலே சிறந்தது, எனவே மருத்துவ ஆலோசனையுடன் கொடுக்கவும்.

உண்மை சித்தத்திலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபனிய வானொலியின் ஊடாக. நம் தேவன் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், பாரங்கள், கஷ்டங்கள், கவலைகளோடு நாங்கள் இருக்கலாம். ஆனால் நம் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். உபத்திரவங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதை கண்டு நாங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு திடன் கொள்ளுகின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் திடன் கொள்ளுகின்ற பொழுதுதான் தேவன் எங்கள் மீது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போகக்கூடாது. அவர் என்னுடைய கண்ணீரை, கவலைகளை, கஷ்டங்களை காண்கிற தேவன் என்கின்றதான அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அவரை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் தேவனை சேராத படிக்கும், தேவனுடைய வேதத்தை நாங்கள் படிக்காத படிக்கும் இருந்தோமே ஆனால் நிச்சயமாக சாத்தானங்களை முற்று முழுவதுமாக அவனுடைய வலைக்குள் இழுத்துக் கொள்வான். ஆகையால் அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தேவனோடு எல்லா நிலையிலும் எங்களுக்கு தொடர்பு வேண்டும். அவரோடு நாங்கள் தொடர்பு கொண்டு அவருடைய தொடர்போடு நாங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரும் உங்களுடைய தொடர்பை துண்டிக்கவே முடியாது. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவனுக்குள் சந்தோஷமாக இருந்து தேவனை நாங்கள் துதித்து பாடி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் தேவனை உற்சாகத்தோடு ஆராதிக்க வேண்டும். இளைஞர்கள், உங்களுக்கு வினைவானுடைய உங்களுக்காக அடுத்த பாடல் அடோனா இசை தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.

கொண்டிருந்த வேளையில் தேவனை நோக்கி என்னை நானே ஒப்புக் கொடுத்து பொழுது தேவன் தந்த பாடலில் உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக

கொடுத்தேன். அப்பொழுது அவர் பலனையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு ஊட்டினார். இன்றும் என்னோட

நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் வர்த்திக்க செய்வார். என் தேவனே,